கையில் நானுக்கு சேத்ரேமான ஸ்ரீமான ராமச்சந்திர பிரீத்தம்.